அதி மலாய்கத்துன்னாய் நபியுன்னி இலாஹுங்கம்கா ஹதாகங் உளுமக எமீஹகு தியபா மீஹுன்னகங் அமுரு குருமே விஷ்ணுதே தியபா மீஹும் முஸ்லிமும் கம்கா விகந்தி மஃபஹும் காஃபிருமங் எமீஹகு தியபா மீஹுன்ன ஃபஹே அமுரு குரானே யே.

0: அத்தனை ருபியா ஏதோல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம்
1: அங்காதி உங்கண்ணாதி முனிஃபோய் ஃபிலுவா தினுமுக
2: தெதுவெரி கம்மாயக்கு
1: எக்குவெரி கம்மாயக்கு
2: ஏருவெஸ் மிஹாருவெஸ் ரயித்துண்ணாயக்கு ரயித்துண்ணா எம்மி காத்துகா திவேராச்சேக அடு
1: எங்கா சத்ரஸ்தேக சாலிஸ் நுவை கிலோ ஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அட்டி ஹனுவை மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்